0: ராட்டத்த வகையான ரேடியோ
1: லுக்கையா மார வெடனே ஊனே தொட்டிக்கு வாழை மட மெமரி லோஸ் கீழா
2: மெமரி லோஸ் கால் தி டாக்டர் யாரு சொன்னது
3: தியாகன்
4: சம அனுகிரகாய NLP ஹதஹல லங்காவே வெடிம தேகி தின தேகி அவஸ்தா வெடிமலுத்ரய NLP ஹதஹல ஒபத் அதம NLP ஹதஹட பலாகன்ன NLP ஹதஹல லங்காவே வெடிம தேகி தின தேகி அவஸ்தா வெடிமலுத்ரய NLP ஹதஹல ஒபத் அதம NLP ஹதஹட பலாகன்ன

0: மோட்டர் சைக்கிள் லோவே பிரலி காரையா டிவிஎஸ் லங்காவின் நவீன தாக்ஷணின் இயலம இந்தன காரியக்ஷமதாவின் நிபதவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி நவீன உபான்க சைத்த மோட்டர் சைக்கிளைய பொக்கட் டிக்கெட் தனின் நெத்திவ பட்ஜெட் டிக்கெட் செட் வின கமனட்ட வெடட்ட டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டர் சைக்கிளைய பெதலாம பதன்ன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டர் சைக்கிளைய வெடிம துரதுவன லங்காவே மோட்டர் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100
1: ලකන රේඩියෝ ITN